அமரி ஹரி புட்டலை கை பகவி மரணி மொழி ஒன்மர் மொழி நிலை லகி உனதி குலரைவதி இலகிமதி விளஜல யாரு பகவி யாரு பகவி முத்தில் முராதி மகிழ் மனாசில் نحمل أبيب ونحمل خريب نحمل أبيب ومعه الخبائب هم الغيالة كاب الغدالة ما المجالة بلا رباء أخفى سرورة عبد الخيورة خاج سرورة لسر رجائي صفا سقيما نافع عليما خال الخديمة إلى النجاء خلفك قبل خلف الصفدر فطر ولا ونف جائي جال النواء مضيع جائي ما في مساء باب اللؤاء مصد الخيور إلى الخصار باب النسور